கனகரேக ஆகாஷ்வாணி ஷிலாங் அகனக போர் இடன் பண் வலம் ஷிபி யாக்க ப்ரோக்ராம் இனியர் வாயலாம் பட அகனக ப்ரோக்ராம் இடன் பண் பண் ஸ்கோ ஷிபி நக்கி அர்மக்கி நவ்வாய் கத்தானை வெல்ஜன் ராய் நோசே பார்க்க கனுவன் பண்ணை பண்டோர் சிங் வன் யாம் பார்க்க கனுவன் தினிங்கோன் யஸ் கப் ஷுவாய் கிளாய் தலி கிச்சிருவாய் நிபா வெல்ஜன் ராய் நோசே பார்க்க கனுவன் கிச்சிருவாய் கபிலா ஐக்கர் தேங் பன் கியோ ஷப்ரம் பலை கோன் பன் குமை கோடோர்

தாகித்துக்கு ஜிர்வானி பாலோக்கி ஸ்டார்ஸ் எம்லியே பண்ணிப்பா பார்க்கு பாருக்கார்லுக்கி இல்லா போய் ஷபுக்கோ ஜவனிக ப்ரோக்ராம் பார்ங்க பக்கலைய ஸ்னோதுனா இக்கிட்டுக்கு ஜிர்வாகி பண்ணி அப்பன் ஸ்னோ ஷிபி மந்தாக ஸ்டெப் கடைகளை வன்ஷிபி நாக்கு ஆகாஷ்வாணி ஷில்லாங் எஸ் மந்தா யாக்கு ப்ரோக்ராமுக்கு பண்புவன் Good morning once again to all our dear listeners. This is Akash Vani Shillong and the studio clock reads 40 minutes past 9. This is a time where we all can take part in the live phone-in request program of Western Music. And the number you can call us up is 0364-295-2047. And listeners, as we're still waiting for our callers to give us a call, listen now to Guns N' Roses, Since I Don't Have You.